0: யார் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ
2: La phone juda. What me any phone wa kong? Who get me kwa?
3: Phone wa
2: ba?
3: Phone wa.
2: Phone wa. You ndak nene tik dir na.
3: Phone wa.
2: Phone wa.
4: Aya. Aya, where I wanna go boo.

0: ஆர் மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ யும் ஏக்கரே வேர் குவாரோ
0: அலிஷானி விஞ்ஞோ குவாரோ மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ